நேரம் காலை 6:20. தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்

ஒரு சக்தி இந்த அகிலம் காண்பது நவசக்தி. அவனின் துணையோ ஒரு சக்தி இந்த

சிவனென்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையல்றோ விதைக்கும் உழவன் சிவனென்றால் அதன் விளை

உடன் பிறந்தவள் ஒரு சக்தி, உள்ளம் நிறைந்தவள் ஒரு சக்தி, தோல் தவழ்ந்தவள் ஒரு சக்தி, வாழ்வு முழுவதும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை பாரதி ராமசுபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கதை சொல்பவர் சத்யம் சங்கராமாஞ்சி அவர்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட்.

0: திரை இசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
3: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
1: திரைகாணத்தில் தொடர்ந்த அமரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காகத்தின் அடுத்த பாடல் மகாராஜா திரைப்படத்திற்காக சிற்றீராம் பாடியுள்ள பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நிறைவாக ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், சக்திஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: மனம் வருடிய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரை இசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருட்பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய பாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம், மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:26:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி ராகத்தில் சுந்தரினி திவ்ய ரூபமுனு, தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடுமலர் தாயுமானவர் பாடல், ராகமாலிகை ஆதி தாளம்.

0: decisive goal in the 10th minute. And now, before we close, here are the highlights of the bulletin. Prime Minister Narendra Modi to hold talks with Swiss President Guy Parmelin in New Delhi today. Union Minister Sarbanand Sonowal to flag off first international cargo voyage from Dibrugarh in Assam this morning. India and Canada to start fifth round of negotiations for their proposed comprehensive economic partnership agreement in Ottawa today. Fly Dubai Flights Omani co-pilot tried to crash aircraft in Saudi desert after hijack attempt foiled. And India signs off with 85 medals after gold rush in cricket, hockey and kabaddi at Asian Games 2026 in Japan. And that is the end of this World News Bulletin.
1: நேரம் 10:30, ஆகாஷவாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக புதுப்பாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஸ்ரீ பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:44:38.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக காதலர் தினம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 11:18 நிமிடம். எஃப்எம் கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் பாடியுள்ள பாடல்.

0: இப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குரள் அமுதம்.

0: நூலுக்கு பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயன்ற நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
1: சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு.
0: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயன்ற நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், திருப்பூந்துரு டி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, வி ஸ்ரீரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மைசூரில் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம், ஆர் கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், சத்தான உணவு வலுவான தலைமுறை முகமத் சதக் கல்லூரி மாணவிகள் வழங்கும் குறுநாடகம், நடித்துள்ளவர்கள் ஆர் பிரியதர்ஷினி, பி தமிழரசி, டி சரஸ்வதி, கே ஸ்வேதா, எம் அக்ஷயா, எம் ஜெகதீஸ்வரி, ஆர் ரீனா மேரி ஆகியோர், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கல்வி வழங்குபவர் பி வி நிதேஷ்வர், பசுமை உற்பத்தியின் புதிய பாதை வழங்குபவர் ஏ ஆஷிஹா பானு, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
1: வீரத்திருமகன் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:13 நிமிடம் 50 நொடி.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். சுனந்தா ராமதாஸ் பாடியுள்ள பாடலை இயற்றியவர் ரா. வைரமுத்து, பாடலுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

மரகதமணி பாடியுள்ள பாடலை மரகதமணி இயற்றிய பாடலை பாடியுள்ளவர்கள் கே பி மோகன், டி கே கலா. பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று இரவு 8:15 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0449289600037. எஸ் என் சுப்பிரமணியம் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் எம் அசோக், பாடலுக்கு இசை கே பத்மநாபன்.

மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெலிசை பாடல்களை நாளை மதியம் 12:40 கேட்கலாம். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: இதுவரை இசைமலரில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds bilateral talks with Swiss President Guy Parmelin in New Delhi, says India and Switzerland will work together to boost trade, investment and develop trusted supply chains for the world. India and Switzerland ink several agreements to promote cooperation in transportation technologies, mobility systems and infrastructure. Finance Minister Nirmala Sitharaman hails India-EU free trade deal, says it reflects India's approach to negotiating and finalizing trade agreements. Punjab and Haryana High Court orders CBI probe into ED allegations of corruption against Punjab Chief Minister's office. And IMD forecasts heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. India and Switzerland today inked several agreements in the field of promotion and collaboration on transportation technologies, mobility systems and infrastructure. A letter of intent was also signed between the Department of Science and

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: கருத்தம்மா திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

இன்று இரவு 8:15 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6007. காதலன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

சமகமே பசனி சமரி கரி கரி சரி சரி சனி சனி சனி தனி தரி தபத பத தம சகம பகம பனி பனி சக சக தம பத்ய சக மகம சகம பமகரி சரி ரபமகம பனி ரபமகரி சனி நினி சௌசி நினி கௌ நினி மாமகம பமகம கரி சரி.

0: கட்டுப்பாடு கட்டலாம் சுயமதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேயர்களே, இன்றிரவு 8:15 ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442986003 7, 0442948735. தேநீர் நேரத்தில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

ஊருல போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ஸ்ரீரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாத்திராஜ் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். முதலில் சிவகாம சுந்தரி, ஜெகன்மோகினி ராகம், ரூபகத்தாளம், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ஸ்ரீரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாத்திராஜ் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். நிறைவாக மருந்தீஸ்வரனே, பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்புத்தாளம், பெரியசாமி தூரன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி ஸ்ரீரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாத்திராஜ் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம்.

0: पता चल सके ये बदलाव किसने किए। शिक्षा मंत्री प्रहलाद जोशी ने आज शिक्षा मंत्रालय के अधिकारियों के साथ स्कूलों के लिए राष्ट्रीय मानसिक स्वास्थ्य और कल्याण नीति के मसौदे पर चर्चा की। श्री जोशी ने सोशल मीडिया पोस्ट में बताया कि सरकार देश के शिक्षा तंत्र में मानसिक स्वास्थ्य और कल्याण को एक अहम हिस्सा बनाने के लिए प्रतिबद्ध है। भारतीय जनता पार्टी ने उत्तर प्रदेश में राज्यसभा चुनाव के लिए 8 उम्मीदवारों की घोषणा कर दी है। पार्टी की केंद्रीय चुनाव समिति ने धर्मपाल सिंह, राधाकांत ओझा, प्रकाश पाल, विद्यासागर सोनकर, गोपी कृष्ण पांडे, प्रियंका रावत, राम प्रताप सिंह चौहान और श्रुति गंगवार के नाम को स्वीकृति दी। मौसम विभाग ने कर्नाटक, केरलम, माहे, तमिलनाडु, पुदुचेरी और कराईकाल में कल तक मूसलाधार वर्षा की संभावना व्यक्त की है। उत्तराखंड, तेलंगाना, पश्चिम बंगाल के तराई वाले क्षेत्र और लक्षद्वीप में भी कल तक बारिश की संभावना है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: नेरम 6:05 आकाशवाणी।
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
4: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
3: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், சத்தான உணவு வலுவான தலைமுறை, முகமது சதக் கல்லூரி மாணவிகள் வழங்கும் குறுநாடகம். நடித்துள்ளவர்கள் ஆர் பிரியதர்ஷினி, பி தமிழரசி, டி சரஸ்வதி, கே ஸ்வேதா, எம் அக்ஷயா, எம் ஜெகதீஸ்வரி, ஆர் ரீனாமேரி ஆகியோர். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கல்வி வழங்குபவர் பி வி நிதேஷ்வர். பசுமை உற்பத்தியின் புதிய பாதை வழங்குபவர் ஏ ஆஷியா பானு. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442986003 7. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம், 12 நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் ஃப்ரிட்ஜ் நாராயணன் அவர்களின் சரோட்டிசை, அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், ஆர் தேவராஜலு அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன் டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், ஆர்யா நாகராஜன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், உழவூர் பி கே பாபு அவர்கள் மிருதங்கம், 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைகாலம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை. டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விசிலேஷன் டெல்லி அஞ்சல். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல்.

0: Launching the 14th edition of the India Chem with the theme Advantage Bharat, an emerging global chemicals hub in New Delhi. Ms. Patel highlighted the importance of self-reliance in the sector amid global trade and supply chains disruption. And that is the end of this news bulletin.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சத்தான உணவு வலுவான தலைமுறை முகமது சதக் கல்லூரி மாணவிகள் வழங்கும் குறு நாடகம் நடித்துள்ளவர்கள் ஆர் பிரியதர்ஷினி, பி தமிழரசி, டி சரஸ்வதி, கே சுவேதா, எம் அக்ஷயா, எம் ஜெகதீஸ்வரி, ஆர் ரீனாமேரி ஆகியோர். தொடர்ந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கல்வி வழங்குபவர் பி வி நிதேஷ்வர், பசுமை உற்பத்தியின் புதிய பாதை குறித்து உரை வழங்குபவர் ஏ ஆஷிஷான் பானு

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெகதீஸ்வரி. நாங்கள் முகமது சதக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மனைசார் அறிவியல், மனைசார் சத்துணவு மற்றும் உணவியல் துறையில் இருந்து வருகிறோம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சில நிகழ்ச்சிகளை வழங்குவதற்காக இன்று இங்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். கதாபாத்திரத்தில் இடம்பெறுபவர்கள் ரீனா மேரி, பிரியதர்ஷினி, ஜெகதீஸ்வரி, ஸ்வேதா, அக்ஷயா, சரஸ்வதி, தமிழரசி.
1: என்னோட பேர் பிரியதர்ஷினி. 9வது போஷான் மா 2026 நிகழ்வின் ஒரு பகுதியாக டயட்ரி டைவர்சிட்டி அண்ட் அடுக்கேட் புரோட்டீன், பல்வகை உணவு மற்றும் போதுமான புரதம் என்ற கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக எங்கள் மாணவர்கள் இந்த விழிப்புணர்வு நாடகத்தை வழங்குகிறார்கள். நாம் தினமும் உணவு சாப்பிடுகிறோம், ஆனால் வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா? நம் உணவில் உடலுக்கு தேவையான புரதம் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் உள்ளதா? ஒரே மாதிரியான உணவை தொடர்ந்து சாப்பிடுவதற்கு பதிலாக நம் வீட்டிலேயே கிடைக்கும் பருப்பு, பயிறு, பால், முட்டை, மீன், காய்கறிகள், கீரைகள், குண்டக்கடலைகள் மற்றும் விதைகள் போன்ற பல வகை உணவுகளை சேர்த்து கொள்வதன் முக்கியத்துவத்தை இந்த நாடகம் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்துரைக்கிறது.
2: என்னோட பேர் ரீனா மேரி. உணவு சாப்பிட்டால் மட்டும் போதுமா? உடம்புக்கு தேவையான புரதம், பல வகை ஊட்டச்சத்து கிடைக்குதா? 9வது போஷன் மா 2026 ஒரு பகுதியாக இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை எங்களோட மாணவர்கள் நடிக்கும் சின்ன நாடகம் மூலமா பார்க்கலாம்.
3: காட்சி 1. ஒரு வீட்டில் கமலாவாக தமிழரசி, பாட்டியாக ஜெகதீஸ்வரி, மீனாவாக சரஸ்வதி.
4: அம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? டெய்லி சாதம் குழம்புன்னு ஒரே மாதிரி சாப்பிடவே சலிப்பாக இருக்கு.
0: அதானே, எங்கள் காலத்தில் சாதம், ரசம், கொஞ்சோண்டு காய்கறி இருந்தாலே போதும். நாங்கள் எல்லாரும் நல்லா தானே வாழ்ந்தோம்.
3: பாட்டி, வயிறு நிறைய சாப்பிடுவது மட்டும் போதுமா? உடலுக்கு தேவையான புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே கிடைக்கணுமே.
4: ஆமாம், ஒரே மாதிரி உணவு இல்லாமல் பருப்பு, பயிறு, காய்கறி, கீரை, பால், முட்டை, மீன், கொண்டக்கடலை, விதைகள்னு பல வகையான உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும்.
0: அப்படியா? அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு பல வகையான புரதச்சத்து மிக்க உணவுகளை வீட்டிலே சமைக்கலாமே.
3: அதுதான் பாட்டி, பல வகை உணவு, போதுமான புரதம், நல்ல ஆரோக்கியம்.
4: இதை தான் போஷன் அபியான் மூலமாக மக்கள் கிட்ட ஊட்டச்சத்து விழிப்புணர்வை எடுத்து சொல்றோம்.
5: பல வகை உணவு, தினமும் உண்போம், போதுமான புரதம் பெற்று நலமுடன் வாழ்வோம்.
3: காட்சி 2. போஷன் மா என்றால் என்ன? பாட்டி ஜெகதீஸ்வரி, கமலாவாக தமிழரசி, சுகாதார பணியாளர் ரீனா மேரி.
0: சரி கமலா, இந்த போஷன் மாதம்னா

0: பாட்டி, மா என்றால் மாதம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ராஷ்டிரிய போஷன் மா, தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுது பாட்டி. இந்த மாதம் முழுவதும் அங்கன்வாடி, சுகாதாரத்துறையினர், ஊட்டச்சத்து நிபுணர்கள், ஊட்டச்சத்து மாணவர்கள், அரசு அமைப்புகள், சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஊட்டச்சத்து பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க பாட்டி.
1: மாசமா இருக்கும் பெண்களுக்கும், பால் கொடுக்கும் தாய்களுக்கு, குழந்தைகளுக்கு, டீனேஜ்ல இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருக்குமே ஊட்டச்சத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க.
2: அப்படியா? அப்படின்னா இது ஒரு விழா மட்டும் இல்லையா?
0: இல்லை பாட்டி, போஷன்மா என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல உணவு பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு மக்கள் இயக்கம் பாட்டி.
3: காட்சி மூன்று, அங்கன்வாடியில்.
4: அக்கா, இன்னைக்கு என்ன சாப்பாடு?
0: காவியாமா, இன்னைக்கு நம்ம அங்கன்வாடியில சூடான சத்துணவுமா.
4: ஆஹா, இந்த உணவு திட்டம் எப்படி நடக்குது?
0: சாக்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.0 திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி சேவைகள் வலுப்படுத்தப்பட்டு வருகிறதுமா.
2: இது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் மூலமாக அதிகமான ஊட்டச்சத்து சாப்பாடு எல்லாமே தராங்க.
5: அப்படியா? நம்ம அங்கன்வாடி ஒரு சத்துணவு மையம் மட்டுமல்லாமல் அரசோட ஊட்டச்சத்து சேவைகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முக்கியமான இடம் தானே?
0: சரியா சொன்னீங்க பாட்டி.
3: காட்சி நான்கு, உணவின் பல்வகை. சூர்யாவாக ஸ்வேதா, கமலா தமிழரசி, பாட்டியாக ஜெகதீஸ்வரி, அறிவிப்பாளர் பிரியதர்ஷினி.
6: கமலாக்கா, குழந்தைகளுக்கு புரதம் எதுக்கு?
0: குழந்தையின் வளர்ச்சிக்கும் உடல் நலத்திற்கும் புரதம் மிகவும் முக்கியமானது சூர்யா.
5: ஆனா கமலா, அதெல்லாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குமே.
0: அப்படி இல்லை பாட்டி, சத்தான உணவுன்னா விலை உயர்ந்த பொருட்கள் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லே கிடைக்கிற கீரை, பருப்பு, பயிர், காய்கறிகள், சிறுதானியம் இவையெல்லாம் சரியான முறையில் கொடுத்தாலே போதும் பாட்டி.
7: உள்ளூரில் கிடைக்கிற உணவுகளை பயன்படுத்தி வளவகை மற்றும் சத்தான உணவை உருவாக்குவதே போஷான் அபியான் வலியுறுத்தும் முக்கிய செய்திகளில் ஒன்றாகும்.
3: காட்சி ஐந்து, கர்ப்பிணி தாயின் ஊட்டச்சத்து. மதுவாக அக்ஷயா, சுகாதார பணியாளர் ரீனா மேரி, மீனாவாக சரஸ்வதி.
8: எனக்கு இப்ப கர்ப்பகாலம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஊட்டச்சத்தை பத்தி கவலைப்படணுமா?
9: இல்லை மது, குழந்தையோட ஆரோக்கியமான ஃப்யூச்சர் வந்து ப்ரெக்னென்சி டைம்லருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஹெல்த்தி ஃபுட்ஸ், அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ், அப்புறம் சரியான சுகாதார பரிசோதனை, இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
3: கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு தரும் உதவி திட்டங்கள் இருக்கின்றன அல்லவா?
9: ஆமாம், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா போன்ற அரசு திட்டங்களில் ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கும் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் ஆதரவாக இருக்கும் நோக்கத்தோடு தான் செயல்படுத்துகிறாங்க.
8: அதாவது அரசு திட்டங்கள் நமக்காக தான் இருக்குது, ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு சரியான முறையை பயன்படுத்தணும்.
9: ஆமாம், ரொம்ப சரியாக சொன்னீங்க.
3: காட்சி ஆறு, முதல் 1000 நாட்கள். மீனாவாக சரஸ்வதி, கமலாவாக தமிழரசி, சுகாதார பணியாளராக ரீனா மேரி, பாட்டியாக ஜெகதீஸ்வரி, அறிவிப்பாளராக பிரியதர்ஷினி. குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்?
0: குழந்தை பிறந்தவுடன் கிடைக்கும் சீம்பால் மிகவும் முக்கியமானதாகும்.
9: அதுக்கப்புறம் குழந்தையோட வளர்ச்சிக்கேற்ற மாதிரி தாய்ப்பால், கூடுதலாக சாப்பாடு இருக்கும் முறைகளை சுகாதார பணியாளர்

0: சொல்றதை கேட்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்.
1: கர்ப்ப காலத்துல இருந்து முதல் 2 ஆண்டு, அதாவது 1000 நாட்கள், குழந்தையின் வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காலமாகும்.
2: அப்படின்னா அந்த 1000 நாட்கள்ல நாம செய்யற ஒரு ஒரு நல்ல செயலுமே குழந்தையோட எதிர்காலத்துக்கு நாம செய்யற முதலீடு.
0: அதுவும் சரிதான் பாட்டி.
3: காட்சி 7, உணவு மட்டும் போதாது. காவியாவாக அக்ஷயா, கமலாவாக தமிழரசி, சுகாதார பணியாளராக ரீனா மேரி, சூர்யாவாக ஸ்வேதா.

0: அக்கா நான் விளையாடலாமா?
1: கண்டிப்பா காவ்யா, குழந்தைக்கு உணவு மட்டும் போதாதுமா, சத்தான உணவு, அன்பான பராமரிப்பு, விளையாட்டு, பேசுதல், கற்றல் மற்றும் பாதுகாப்பான சூழல், இதெல்லாம் அவசியம் காவ்யா.
2: அதனால தான் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க.
3: அப்போது அங்கன்வாடி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் இடம் மட்டும் இல்லையா இது?
1: இல்லை சூர்யா, அங்கன்வாடி என்பது குழந்தையின் ஊட்டச்சத்து வளர்ச்சிக்கும் கற்றல் நலனுக்கும் முக்கியமான ஒரு மையமாகும்.
4: காட்சி 8, நம்ம அங்கன்வாடி நம்ம பொறுப்பு. சூர்யாவாக ஸ்வேதா, கமலாவாக தமிழரசி, சுகாதார பணியாளராக ரீனா மேரி, பாட்டியாக ஜெகதீஸ்வரி.
3: ஆனால் அங்கன்வாடி தொடர்பான வேலை எல்லாமே அங்கன்வாடியில் வேலை செய்தவங்களோட இது தானே?
1: இல்லை சூர்யா, அங்கன்வாடி நம்ம குழந்தைகளுக்காக, அதனால் சமூகம் அதன் செயல்பாடுகளில் பங்கேற்க வேணும் சூர்யா.
2: அதுக்காக தான் அங்கன்வாடி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் போன்ற சமூக பங்கேற்பு அமைப்பில் முக்கியத்துவத்தை பெறுது.
5: அப்படின்னா உணவோட தரம், சுத்தம், குழந்தையோட நலம், இதில் எல்லாம் சமூகமாக நாமளும் கவனிக்கலாம் போலையே.
3: இனிமேல் நானும் அங்கன்வாடியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள போகிறேன்.
1: அதுதான் இந்த ஆண்டின் செய்தி.
6: நம்ம அங்கன்வாடி நம்ம பொறுப்பு.
4: இறுதி காட்சி, மக்கள் உறுதிமொழி. அறிவிப்பாளராக பிரியதர்ஷினி, சூர்யாவாக ஸ்வேதா, மீனாவாக சரஸ்வதி, லக்ஷ்மியாக அக்ஷயா, பாட்டியாக ஜெகதீஸ்வரி, சுகாதார பணியாளராக ரீனா மேரி, கமலாவாக தமிழரசி.
7: ஒன்பதாவது ராஷ்டிரிய போஷன் மாஸ், செப்டம்பர் 2026, அமாரி அங்கன்வாடி, அமாரி ஜிம்மேதாரி. போஷன் அபியான் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது, அதை கேட்போம்.
3: சத்தான உணவை தேர்ந்தெடுப்போம்,
4: தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்,
0: கர்ப்பகால ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவோம்,
5: உள்ளூர் மற்றும் பல்வகையான உணவுகளை பயன்படுத்துவோம்,
0: குழந்தைகளை விளையாடவும் கற்றுக்கொள்ளவும் ஊக்குவிப்போம்.
5: அரசின் போஷன் அபியான், போஷன் மா, சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷன் 2.0, எஸ்என்பி, பிஎம்எம்விஒய் போன்ற திட்டங்களையும் சேவைகளையும் தெரிஞ்சு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கணும்.
1: அங்கன்வாடியை நமது சமூகத்தின் ஊட்டச்சத்து மையமாக வலுப்படுத்துவோம்.
6: நம்ம அங்கன்வாடி நம்ம பொறுப்பு. சத்தான உணவு, ஆரோக்கியமான குழந்தை, வளமான இந்தியா.
7: ஒன்பதாவது ராஷ்டிரிய போஷன் மா, செப்டம்பர் 2026, அமாரி அங்கன்வாடி, அமாரி ஜிம்மேதாரி. போஷன் அபியான், ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிப்போம். போஷன் மா, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு செல்வோம். நம்ம அங்கன்வாடி நம்ம குழந்தைகளுக்காக, நாம் அனைவரின் பொறுப்பாக.

சார்ந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BSc கணினி அறிவியல் பயின்று வருகிறேன். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் தலைப்பு, ஒரு மனிதனை உருவாக்குவது மதிப்பெண்களா அல்லது வாழ்க்கை பாடங்களா? ஒரு சிறிய கற்பனை. நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நம்முடைய கையில் இருக்கும் ஒரு மதிப்பெண் அட்டையும் ஒரு சான்றிதழும் நாம் பெற்ற சில விருதுகளும் நம்மை பற்றி பேசுகின்றன என்று வைத்துக் கொள்வோம். அவை நம்மை பற்றி என்ன சொல்லும்? இவர் 95 மதிப்பெண் எடுத்தவர், இவர் நல்ல மதிப்பெண் பெற்றவர், இவர் பல சான்றிதழ்களை பெற்றவர் என்று சொல்லலாம். ஆனால் அவை ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இவர் எப்படிப்பட்ட மனிதர்? அதை ஒரு மதிப்பெண் அட்டையால் சொல்ல முடியுமா? ஒரு சான்றிதழால் சொல்ல முடியுமா? ஒரு பட்டத்தால் சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் பெற்ற மதிப்பெண்களில் மட்டும் இல்லை, அவன் மற்றவர்களிடம் காட்டும் அன்பில் இருக்கிறது. அவன் சந்திக்கும் தோல்விகளை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதில் இருக்கிறது. அவனுக்கு கிடைத்த வெற்றியை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதில் இருக்கிறது. மற்றவர்க்கு அவன் எவ்வளவு பயனுள்ளவனாக இருக்கிறான் என்பதில் இருக்கிறது. அதனால்தான் இன்று நாம் சிந்திக்க போகும் கேள்வி மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் ஆழமானது. ஒரு மனிதனை உருவாக்குவது மதிப்பெண்களா அல்லது வாழ்க்கை பாடங்களா? இந்த கேள்விக்கான பதிலை தேடும் ஒரு சிறிய பயணத்தை இப்போது தொடங்குவோம். மதிப்பெண்கள் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. மதிப்பெண்கள் முக்கியமானவை. ஒரு மாணவன் எவ்வளவு படித்திருக்கிறான், ஒரு பாடத்தை எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை மதிப்பிடுவதற்கு மதிப்பெண்கள் உதவுகின்றன. கல்லூரி சேர்க்கை, சில படிப்புகள், வேலை வாய்ப்புகள் போன்ற பல இடங்களிலும் மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே மதிப்பெண்கள் முக்கியமல்ல என்று சொல்ல முடியாது, ஆனால் மதிப்பெண்களே எல்லாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு தேர்வில் 95 மதிப்பெண் எடுத்த மாணவன் வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளையும் சரியாக எதிர்கொள்வான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதேபோல் ஒரு தேர்வில் குறைவான மதிப்பெண் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்று சொல்ல முடியாது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். மதிப்பெண் அறிவின் ஒரு பகுதியை அளக்கலாம், ஆனால் மனிதனின் முழு மதிப்பை அளக்க முடியாது. நாம் பள்ளியிலும் கல்லூரியிலும் தேர்வு எழுதுகிறோம். தேர்வு அறையில் நமக்கு கேள்வித்தாள் கொடுக்கப்படும். கேள்விகள் இருக்கும், அதற்கான நேரம் இருக்கும், சில நேரங்களில் சரியான பதில்களும் தெரிந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படியல்ல. வாழ்க்கை நமக்கு கேள்வித்தாள் கொடுக்காது. பல நேரங்களில் கேள்வியே எதிர்பாராமல் வரும். சில பிரச்சனைகளுக்கு உடனடி பதில் கிடைக்காது. சில நேரங்களில் நாம் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதும் உடனடியாக தெரியாது. அங்கேதான் வாழ்க்கை பாடங்கள் நமக்கு உதவுகின்றன. தேர்வில் தவறான பதில் எழுதினால் மதிப்பெண் குறையும். வாழ்க்கையில் தவறான முடிவு எடுத்தால் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நாம் அடுத்த முடிவை சிறப்பாக எடுக்கலாம். அதனால்தான் வாழ்க்கையே நமக்கு ஆசிரியர். அது தினமும் நமக்கு ஒரு புதிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நம்மில் பலரும் தோல்வி பிடிக்காது. தேர்வில் குறைவான மதிப்பெண் வந்தால் வருத்தப்படுகிறோம். ஒரு போட்டியில் தோற்றால் மனம் உடைந்து போகிறோம். நாம் முயற்சி செய்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நான் இதை செய்ய முடியாது என்று நினைக்க தொடங்குகிறோம். ஆனால் தோல்வியை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். தோல்வி நமக்கு என்ன சொல்கிறது? இங்கே இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியில் வேலை செய்யவில்லை, வேறு வழியை முயற்சி செய், உன்னுடைய தவறை புரிந்துகொள் என்று அது சொல்லலாம். ஆனால் தோல்வி நம்மை நிறுத்த வரவில்லை, நம்மை திருத்த வரலாம். ஒரு மாணவன் ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தால் அந்த ஒரு தேர்வு அவனுடைய முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காது. அவன் மீண்டும் முயற்சி செய்யலாம், மீண்டும் கற்றுக்கொள்ளலாம், மீண்டும் வெற்றி பெறலாம். அடுத்ததாக பெற்றோர்களை பற்றி பேச வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலை பெற வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைப்பார்கள். அது அவர்களின் அன்பிலிருந்து வருகிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்பு குழந்தைகளுக்கு அழுத்தமாக மாறிவிடுகிறது. அவன் இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறான், அவள் அந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாள், நீ ஏன் இப்படி என்று ஒப்பிடும்போது மாணவர்கள் தங்களையே குறைவாக நினைத்து தொடங்கலாம். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. ஒருவருக்கு கணிதம் பிடிக்கும், மற்றொருவருக்கு கணினி பிடிக்கும். ஒருவருக்கு ஓவியம் பிடிக்கும், மற்றொருவருக்கு இசை பிடிக்கும். இன்னொருவருக்கு விளையாட்டு பிடிக்கும், வேறு ஒருவருக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரே அளவுகோலால் அளக்க முடியாது. இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்களும் ஒப்பீட்டை அதிகப்படுத்துகின்றன. ஒருவர் புதிய கார் வாங்குகிறார், மற்றொருவர் வெளிநாடு செல்கிறார், இன்னொருவர் நல்ல வேலை பெறுவதற்காக பதிவிடுகிறார், இன்னொருவர் பல சான்றிதழ்களை பகிர்கிறார். அவற்றை பார்த்து கொண்டே என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் பார்க்கும் ஒரு பதிவுக்கு பின்னால் இருக்கும் முழு வாழ்க்கை நமக்கு தெரியாது. எனவே மற்றவர்களின் வாழ்க்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது தேவையில்லை. நம்முடைய உண்மையான போட்டி நேற்றைய நம்முடன் தான். நேற்றை விட இன்று கொஞ்சம் நன்றாக இருக்கிறோமா? நேற்றை விட இன்று புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டோமா? நேற்றை விட இன்று நல்ல மனிதராக இருக்க முயற்சி செய்கிறோமா? இதுதான் முக்கியம். புத்தக அறிவு மிகவும் முக்கியமானது.
கல்வி இல்லாமல் முன்னேறு

0: அது கடினம். படிப்பின் மூலம் அறிவை பெறுகிறோம். அறிவியல், கணிதம், வரலாறு, கணினி, மொழி என பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்கு புத்தக அறிவு மட்டும் போதுமா? ஒருவரிடம் நிறைய அறிவு இருக்கலாம், ஆனால் மற்றவர்களிடம் மரியாதையாக பேச தெரியவில்லை என்றால், குழுவாக வேலை செய்ய தெரியவில்லை என்றால், தோல்வியை ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை என்றால், தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால், அந்த அறிவு முழுமையான வாழ்க்கையை உருவாக்குமா? அதனால்தான் புத்தக அறிவுடன் வாழ்க்கை அறிவும் தேவை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மதிப்பெண்ணுக்கு அப்பாலும் பல திறமைகள் தேவை. தொடர்பு திறன், மாணவர்களுடன் தெளிவாக பேசும் திறன், குழுவாக செயல்படும் திறன், மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்வது, ஒரு பிரச்சனை வந்தால் பயப்படாமல் அதற்கான தீர்வை தேடுவது, நேர மேலாண்மை, நமக்கு கிடைக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது, படைப்பாற்றல், ஒரு விஷயத்தை வித்தியாசமாக சிந்திப்பது, பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்வது. இந்த திறமைகள் எல்லாம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. இந்த பயணத்தில் ஆசிரியர்களின் பங்கையும் மறக்க முடியாது. ஒரு ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல. சில நேரங்களில் ஒரு ஆசிரியரின் ஒரு வார்த்தை ஒரு மாணவனின் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். உன்னால் முடியும், முயற்சி செய், பயப்படாதே, மீண்டும் முயற்சி செய். இந்த வார்த்தைகள் ஒரு மாணவனுக்கு நம்பிக்கையை தரலாம். ஒரு நல்ல ஆசிரியர் மதிப்பெண் பெறுவதற்காக மட்டும் மாணவரை உருவாக்கவில்லை, வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய மனிதராகவும் உருவாக்குகிறார். உண்மையான வெற்றி என்றால் என்ன? நல்ல மதிப்பெண், நல்ல வேலை, அதிக சம்பளம், பதவி, விருது, சான்றிதழ், இவை எல்லாமே வெற்றியின் சில வடிவங்கள். ஆனால் இவை மட்டும் வெற்றி அல்ல. நம்மால் இன்னொருவருக்கு உதவ முடிகிறதா? நம்முடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கிறோமா? நமக்கு கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய திறமையை சமூகத்திற்கு பயனுள்ளதாக மாற்றுகிறோமா? நம் எவ்வளவு உயர்ந்தாலும் மனிதநேயத்தை இழக்காமல் இருக்கிறோமா? இவை யாவும் வெற்றியின் முக்கிய பண்புகளாக கூறுகிறேன். ஒரு மனிதனிடம் எவ்வளவு அறிவு இருந்தாலும் மனிதநேயம் இல்லை என்றால் அந்த அறிவு முழுமையானதாக இருக்காது. நம்மை சுற்றி இருப்பவர்களை மதிப்பது, தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, வெற்றி பெற்ற போது தாழ்மையாக இருப்பது, தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்வது, மன்னிப்பு கேட்க தெரிந்திருப்பது, இவை எல்லாம் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள். ஒரு சான்றிதழில் நல்ல மனிதர் என்று எழுத முடியாது. ஒரு மதிப்பெண் அட்டையில் மனிதநேயம் 100 என்று போட முடியாது. ஆனால் நம்முடைய செயல்கள் அதை நிரூபிக்க முடியும். இன்றைய இளைஞர்களிலேயே நமக்கு பல வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் பல அழுத்தங்களும் இருக்கின்றன. படிப்பு, வேலை, குடும்ப எதிர்பார்ப்பு, நண்பர்களின் ஒப்பீடு, சமூக ஊடகம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம், இவையெல்லாம் சில நேரங்களில் நம்மை குழப்பலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. மற்றவர்களின் பாதையை பார்த்து உங்கள் பாதையை முடிவு செய்ய வேண்டாம். உங்களுடைய திறமை அறியுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை அறியுங்கள். தவறுகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். முக்கியமாக ஒரு நல்ல மனிதராக வளர்வதை மறந்துவிடாதீர்கள். இப்போது ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்விக்கு திரும்புவோம். ஒரு மனிதனை உருவாக்குவது மதிப்பெண்களா அல்லது வாழ்க்கை பாடங்களா? என்னுடைய பார்வையில் இது இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கேள்வி அல்ல. மதிப்பெண்களும் தேவை, கல்வியும் தேவை, அறிவும் தேவை. அதே நேரத்தில் வாழ்க்கை அனுபவமும் தேவை. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் தேவை. மற்றவர்களை மதிக்கும் பண்பும் தேவை. பொறுப்புணர்வும் தேவை, மனிதநேயமும் தேவை. மதிப்பெண்கள் நமக்கு சில கதவுகளை திறக்க உதவலாம். ஆனால் அந்த கதவுக்குள் நாம் எப்படிப்பட்ட மனிதராக நடந்து கொள்கிறோம் என்பதை வாழ்க்கை பாடங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு நாள் நம்முடைய பள்ளி நாட்கள் முடியும், கல்லூரி நாட்கள் முடியும், மதிப்பெண் அட்டைகள் பழையதாகிவிடும், சான்றிதழ்கள் ஒரு கோப்பில் வைக்கப்படும், விருதுகள் அலமாரியில் இருக்கும். ஆனால் நாம் சந்தித்த மனிதர்கள், நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், நாம் செய்த முயற்சிகள், நாம் எதிர்கொண்ட தோல்விகள், நாம் பெற்ற அனுபவங்கள், நாம் செய்த நல்ல செயல்கள், இவைதான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான கதையை உருவாக்கும். அதனால் மதிப்பெண்களை நாம் மதிப்போம், கல்வியை நாம் மதிப்போம். ஆனால் அதைவிட முக்கியமாக மனிதநேயத்தை மதிப்போம். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வோம். வெற்றியில் தாழ்மையாக இருப்போம். மற்றவர்களுக்கு உதவுவோம். நம்முடைய வாழ்க்கையை நாமே அர்த்தமுள்ளதாக உருவாக்குவோம். இறுதியாக ஒரு வரி, மதிப்பெண்கள் நம்முடைய சாதனைகளை சொல்லலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைதான் நாம் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை சொல்லும். எனவே ஒரு நல்ல மதிப்பெண் பெறும் மாணவனாக மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராக மாற முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், என் பெயர் ஆஷிகா, நான் மோமஸ் சதக் கல்லூரியில் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். சிம்பிளாக சொன்னால் நம்ம ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதில்லை, என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல், ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கிளீனர் அண்ட் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் செய்கிறது தான் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டெவலப்மெண்ட்டோட பொல்யூஷன், வேஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் அன்னஸ்

நெசசரி எனர்ஜி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேலன்ஸாக இருக்கணும். ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் பார்ப்போம். நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள். அங்கே ப்ரொடக்ஷன் நடக்கும்போது வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாமல் அன்னெசரியாக வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிட்டு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அது ஃபேக்ட்ரிக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புளோட டெய்லி லைஃப்பும் அஃபெக்ட் ஆகலாம். ஏர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம், வாட்டர் சோர்சஸ் பொல்யூட்டட் ஆகலாம், வேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போது அதே ப்ரொடக்ஷன் யூனிட் ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி வாட்டரை எஃபிஷியன்ஸ்லி யூஸ் பண்ணி வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி ஓல்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு இமேஜின் பண்ணுங்கள். அப்போது ப்ரொடக்ஷனும் நடக்கும், பிஸ்னஸும் க்ரோ ஆகும், ஆனால் என்விரான்மெண்டல் மேலே அன்னெசரி ப்ரெஷர் குறையும். இதுதான் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனோட ரியல் மீனிங். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சர்க்குலர் எக்கனாமி. யூஸ்வலி ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிடுவோம், பட் சர்க்குலர் எக்கனாமியில் யூஸ், ரீயூஸ், ரிப்பேர், ரீஃபர்பிஷ், ரீசைக்கிள்னு ரிசோர்ஸஸை மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாடில் சர்க்குலர் எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி 2026 மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரீஸில் ரீயூஸ், ரிப்பேர், ரீஃபர்பிஷ் அண்ட் ரீசைக்ளிங்கை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, வேஸ்ட் ரெடியூஸ் ஆகும், ரா மெட்டீரியல்ஸ் சேவ் ஆகும், எனர்ஜி கன்சப்ஷன் குறையும், ரீசைக்ளிங் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், நம்ம ஃபேக்ட்ரி வேஸ்ட் இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு யூஸ்ஃபுல் ரா மெட்டீரியலாக மாறுமா? கண்டிப்பாக மாறும். இதை தான் இண்டஸ்ட்ரியல் சிம்பாயிசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேஸ்ட்டாக இருக்கிற மெட்டீரியல் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல் ரிசோர்ஸாக இருக்கலாம். ஸோ ஒன் ஃபேக்ட்ரிஸ் வேஸ்ட் கேன் பிகம் அனதர் ஃபேக்ட்ரி ரிசோர்ஸ். இது வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், க்ரீன் எலக்ட்ரிசிட்டி. இண்டஸ்ட்ரீஸில் ஃபாசில் ஃபியூவல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணனா கார்பன் எமிஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சோலார் அண்ட் மின் போன்ற ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வேணும். க்ளீனர் எனர்ஜியை இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணனா ப்ரொடக்ஷன் கண்டினியூ ஆகும், சேம் டைமில் கார்பன் எமிஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்டை ரெடியூஸ் பண்ண முடியும். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் என்னென்னா, சோலார் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரி ரூஃப் டாப்பில் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியோட ஒரு போர்ஷனை அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் எனர்ஜி எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கல் ப்ரொடக்ஷன். பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இவிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் பேட்ரிஸ் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறது க்ளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. இவி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பெட்ரோல் அண்ட் டீசல் டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக ஏர் பொல்யூஷன் அண்ட் கார்பன் எமிஷன்ஸை குறைக்க ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் க்ரீன் மேனுஃபேக்சரிங். க்ரீன் ப்ரொடக்ஷனை என்கரேஜ் பண்ண கவர்மெண்ட் சைட்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. PLI ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மேனுஃபேக்சரிங் அதை இன்க்ரீஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. இவிஸ், பேட்ரிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி போன்ற க்ரீன் டெக்னாலஜி செக்டார்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலமாக டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை, நியூ டெக்னாலஜி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக முடியும். அதே மாதிரி PM e-drive ஸ்கீம் எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டியை ப்ரொமிட் பண்ணுது. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் போன்றவற்றுக்கு சப்போர்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் டாபிக், டெக்னாலஜியும் என்விரான்மெண்ட்டும். இப்போது டெக்னாலஜி பற்றி பேசும்போது AI ஃபார் என்விரான்மெண்ட்டை மறக்க முடியாது. AI அண்ட் ஸ்மால் சென்சார்ஸ் மூலமாக ஃபேக்ட்ரிஸில் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ், வாட்டர் கன்சப்ஷன் அண்ட் பொல்யூஷன் லெவல்ஸை மானிட்டர் பண்ண முடியும். ஒரு மிஷின் அன்னெசரியாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுனா ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் டெக்னாலஜினா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷனை ஸ்மார்ட்டர் அண்ட் க்ளீனராக மாற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை சொல்ல முடியாது, அது ஒரு ரிசோர்ஸ். நம்ம அக்ரிகல்ச்சரில் லீவ்ஸ், ஹக்ஸ் அண்ட் காப்ஸ், ரிசிடியூஸ் மாதிரி நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வருது. அதை சிம்பிளி பர்ன் பண்ணாமல் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் பயோபேஸ்டு ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெட்ரோலியம் பேஸ்டு மெட்டீரியல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக பிளான்ட் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணுறதும் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் பேக்கேஜிங். இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்குது, மஷ்ரூம் பேஸ்டு பேக்கேஜிங். பிளாஸ்டிக் பேக்கேஜிங்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடும்போது மஷ்ரூம் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் பற்றி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம பேக்கேஜிங் இட்செல்ஃப் நேச்சுரல் அண்ட் பயோடிகிரேடபிள்

மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மாறலாம். இப்போ ஒரு க்வெஸ்சன், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்கேஜிங்க்கு ஃப்யூச்சரில் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்க முடியுமா? டெஃபினெட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிளான்ட் பேஸ்ட் அண்ட் மஷ்ரூம் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃப்யூச்சர் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டும் அதனுடைய செகண்ட் லைஃபும். ஓல்டு பில்டிங் டெமாலிஷ் பண்ணும்போது கான்க்ரீட், பிரிக்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி சூட்டபிள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் கேன் கெட் அ செகண்ட் லைஃப். இதுவும் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா தான். வேஸ்ட் வாட்டரை வேஸ்ட்டாக பார்க்காதீங்க. இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ண வாட்டரை ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணாமல் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அகைன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ண முடியும். இதன் மூலமாக ஃப்ரெஷ் வாட்டர் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ்டு வாட்டர் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் யூஸ்லெஸ் வாட்டர். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி இருந்தால் வாட்டரை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கான்செப்ட், ஸ்பான்சிட்டி. இப்போது என்விரான்மெண்ட்டோட கனெக்ஷனில் சிட்டி பிளானிங் பற்றியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஹெவி ரெயின் வந்தால் சிட்டிஸில் வாட்டர் ரோட்ஸில் நின்று ஃப்ளட்டிங் ஆகுது. ஆனால் ஸ்பான்ச் சிட்டி கான்செப்டில் சிட்டி இட் செல்ஃப் ஒரு ஸ்பான்ச் மாதிரி ரெயின் வாட்டரை அப்சர்வ் அண்ட் ஸ்டோர் பண்ண டிசைன் பண்ணப்படும். க்ரீன் ஸ்பேசஸ், வாட்டர் அப்சர்விங் சர்ஃபேசஸ் அண்ட் பெட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக ரெயின் வாட்டரை மேனேஜ் பண்ண முடியும். இங்கே ஒரு க்வெஸ்சன், ஒரு சிட்டி ஸ்பான்ச் மாதிரி ரெயின் வாட்டரை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி முடியும். அதுதான் ஸ்பான்ச் சிட்டியோட கான்செப்ட். நெக்ஸ்ட், வெர்டிக்கல் ஃபாரஸ்ட். சிட்டிஸ்க்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது க்ரீனரி க்ரியேட் பண்ணுறது சேலஞ்சிங். ஆனால் பில்டிங்ஸில் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸை இன்கார்ப்ரேட் பண்ணுற வெர்டிக்கல் ஃபாரஸ்ட் கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங் சொல்யூஷனாக இருக்குது. பில்டிங்ஸில் க்ரீனரி இன்க்ரீஸ் ஆகும்போது அர்பன் என்விரான்மெண்ட்டுக்கு கூலிங் அண்ட் பயோடைவர்சிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி பேசும்போது நம்ம பீஸ் அண்ட் பீஸ் பட்டர்ஃப்ளைஸையும் ரிமெம்பர் பண்ண வேணும். பீஸ் ஹனி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, பிளான்ட்ஸ் ரெப்ரடியூஸ் ஆகிறதுக்கு பாலினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி பாலினேட்டர்ஸ் இக்கோசிஸ்டம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும்போது பயோடைவர்சிட்டிக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதும் இம்பார்ட்டன்ட். அர்பன் ஈட் ஐலாண்ட். நம்ம சிட்டிஸ் சம்டைம்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸை விட ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கான்க்ரீட் பில்டிங்ஸ், ரோட்ஸ் அண்ட் அஸ்ஃபால்ட் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ரிட்டைன் பண்ணும். இதனால் அர்பன் ஏரியாஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற ஃபெனாமினான அர்பன் ஈட் ஐலாண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ட்ரீஸ், க்ரீன் ஸ்பேசஸ் அண்ட் பெட்டர் சிட்டி பிளானிங் மூலமாக இந்த எஃபெக்டை ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போது இன்னொரு பவர்ஃபுல் கான்செப்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஜீரோ வேஸ்ட் மேனுஃபேக்சரிங். ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஓவர் மெட்டீரியல்ஸை கார்பேஜ்னு த்ரோ பண்ணாமல் சம் ஃபேக்ட்ரிஸில் ரீயூஸ் பண்ணுறது ஆர் அனதர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது தான் இதனோட மெயின் ஐடியா. கோல் என்னென்னா, வேஸ்ட் ஜெனரேஷனை அஸ் ஸ்லோ அஸ் பாசிபிள் மெயின்டைன் பண்ணுறது. மிஷன் லைஃப், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்னா இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலும் இம்பார்ட்டன்ட். மிஷன் லைஃப், லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். அதன் மூலமாக பிளாஸ்டிக் யூசேஜை ரெடியூஸ் பண்ணுறது, வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறது, ஃபுட் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸை ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் பண்ணுறது போன்ற சிம்பிள் ஹேபிட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்மால் சேஞ்சஸ் டெய்லி ஃபாலோ பண்ணனா அது ஓவரால் என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கும் போது அதை அன்னெசரியாக வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுறது, ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணுறது, ரீசைக்கிள் வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுறது, இந்த ஸ்மால் ஆக்ஷன் எல்லாம் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கேட்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, காமன் பீப்புளான நமக்கும் ஒரு ரோல் இருக்குது. நம்ம அன்னெசரி ப்ராடக்ட்ஸை வாங்காமல் இருக்கலாம், ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணலாம், வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிளீனர் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு பர்சனோட ஸ்மால் ஆக்ஷன் ஸ்மாலாக தெரியலாம், ஆனால் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் சம் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது அது பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணும். சஸ்டைனபிள் ஃப்யூச்சர். ஃபைனலி என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதில்ல, லெஸ் வேஸ்ட், லெஸ் எனர்ஜி கன்சப்ஷன், லெஸ் பொல்யூஷன் அண்ட் பெட்டர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனோட ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணுறது தான். டெவலப்மெண்ட் முக்கியம்தான், ஆனால் டெவலப்மெண்ட்டோட கூட சஸ்டைனபிலிட்டி இருந்தால் தான் அது ஒரு ரியல் ப்ராக்ரஸ். கவர்மெண்ட் பாலிசிஸ், இண்டஸ்ட்ரீஸோட ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்ஷன், க்ரீன் டெக்னாலஜி அண்ட் பப்ளிக்கோட சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல், இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு கிளீன்

கிளீனர் அண்ட் க்ரீனர் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு சிம்பிள் மெசேஜை ரிமெம்பர் பண்ணுவோம், ப்ரொடியூஸ் ரெஸ்பான்சிபிளி, யூஸ் ரிசோர்சஸ் வைஸ்லி, ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் பில்ட் அ க்ரீனர் ஃப்யூச்சர். நம்ம இன்னைக்கு எடுக்கிற ஒரு ஸ்மால் ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக மாறலாம். க்ரீன் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணுவோம், வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவோம், க்ளீன் டெக்னாலஜியை என்கரேஜ் பண்ணுவோம், அண்ட் மோஸ்ட்

0: ரீச் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியை தொடர்பு கொள்ள 0449289600037. திரைப்பட பாடல் ஒன்று, உன்னை தேடி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கம் வென்றது குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவைக்கு நாளை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கும் நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 24 மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
2: தமிழர்களின் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்துள்ள சிலம்பக்கலை பல நூற்றாண்டுகளாக தற்காப்பு கலையாகவும் உடற்பயிற்சியாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் கிராமப்புறங்களில் மட்டுமே அதிகம் காணப்பட்ட சிலம்பம் பயிற்சி தற்பொழுது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உள்ளூர் போட்டிகளில் தொடங்கி மாவட்டம், மாநிலம், தேசியம் என பல்வேறு நிலைகளில் நடைபெறும் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். உடல் வலிமை, வேகம், சுறுசுறுப்பு, கவனம் மற்றும் மன ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் சிலம்பம் பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு சிலம்பம் ஒரு சிறந்த தற்காப்பு கலையாகவும் பயன்படுகிறது. செல்போன்ஸ், ஆன்லைன் விளையாட்டு என இன்றைய இளைஞர்கள் நேரத்தை செலவித்து வரும் நிலையில் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை கற்று அதில் சர்வதேச அளவில் சாதித்து வருவது பாராட்டுக்குரியதாக அமைந்துள்ளது. இந்நிலையில் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 24 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அனைத்து பிரிவுகளிலும் தங்கப் பதக்கங்களை பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டுள்ளன. வெற்றியுடன் சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு பொதுமக்களும் மற்றும் உறவினர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து சிலம்பம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிகள் கூறும்பொழுது,
3: சிலம்பம் பெண்களுக்கு வந்து முக்கியமான தற்காப்பு கலை. அதே மாதிரி உடல் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், எந்த ஒரு நோயும் வராது. கோவா இன்டர்நேஷனல் போட்டியில மொத்தம் 24 பேர் கலந்துக்கணும். 21 பேர் சிங்கிள் ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். 3 பேர் டபுள் ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஃபார்ம் 1 சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க எல்லாருமே கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். எல்லாருமே வந்து கோல்டு மெடலும் ஃபார்ம் 1 சர்டிபிகேட்டும் வாங்கணும். எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நாங்க இப்போ ஆசியா அளவிலான சிலம்பம் போட்டிக்கு நாங்க எல்லாருமே பயிற்சி பெற்றுட்டு வரோம். அது எல்லாத்திலயும் வின் பண்ணி நாங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம்.
2: சிலம்பம் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர்களின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு கலையாகவும் திகழ்ந்து வருகிறது என்றால் அது மிகையாகாது.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
4: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை சுற்றுலா மற்றும் ஆன்மீக மையமாக உள்ளது. மலையடிவாரத்தில் தோணியாற்றின் கரையில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஒருங்கே எழுந்தருளியுள்ள அமலலிங்கேஸ்வரர் கோயில் மற்றும் மலைமேல் பஞ்சலிங்க சுவாமி கோயில் மற்றும் அருவி உள்ளது. இங்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கடும் வறட்சி காரணமாக கடந்த 3 மாதத்திற்கு மேலாக அருவிக்கு தண்ணீர் வரத்து இல்லை. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழைப்பொழிவு ஏற்பட்டதை அடுத்து அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனித்தொகுதியில் நாளை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
5: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 104,886 பேர், பெண் வாக்காளர்கள் 108,738 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் தோராயமாக 65 பேர். புதிய வாக்காளர்கள் இடைத்தேர்தலுக்காக 1,152 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 430 ஆண்களும் 722 பெண் வாக்காளர்களும் அடங்குவார். இத்தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் பெண் வாக்காளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி

0: இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பதட்டமான பகுதிகள் படாளம் மற்றும் மேலவளம் ஆகிய பகுதிகள். இதில் 8 வாக்குச்சாவடி மையங்களிலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீசார், சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மற்றும் கூடுதல் தேர்தல் நுண் பார்வையாளர்கள் நியமனம் போன்ற கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மொத்தம் 931 பேர் தபால் ஓட்டுகள் செலுத்தப்பட்டு தகுதி பெற்றுள்ளனர். இதில் 80 வயதிற்கு மேற்பட்டோர், 451 வாக்காளர்கள் மற்றும் 480 மாற்றுத்திறனாளிகள் ஆவார். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் 8 சிறப்பு நிலை குழுக்கள் அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு சென்று தபால் ஓட்டுகள் பதிவு செய்யும் பணி முடிவடைந்துள்ளது.
1: வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நோய் தடுப்பு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவமழை கால முன்னெச்சரிக்கை மற்றும் நோய் தடுப்பு பணிகளை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் நேரில் பார்வையிட்டு தீவிர கள ஆய்வு மேற்கொண்டார். நாகை டாடா நகர், நாகூர், சம்பாத்தோட்டம் மற்றும் சுனாமி ஒழிப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கொசு ஒழிப்பு மற்றும் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு பகுதியினரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தை நிலத்திற்கு சென்று நலம் விசாரித்த அவர் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் தடுப்பு நடவடிக்கை குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து உரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் வேளாங்கண்ணி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள காய்ச்சல் மற்றும் டெங்கு சிறப்பு வார்டுகள், இரத்த பரிசோதனை வசதிகள் மற்றும் மருந்து மாத்திரைகளின் இருப்புகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்து உரிய ஆலோசனை வழங்கினார். கடந்த 10 முதல் 15 நாட்கள் இந்த எண்ணிக்கை சீராக நீடித்து வரும் நிலையில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக அடுத்த 15 நாட்களில் பாதிப்புகள் மேலும் குறையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வின் போது மாவட்ட சுகாதார அலுவலர் பிரதீப் வாசுதேவ், கிருஷ்ணகுமார், தஞ்சாவூர் மண்டல பூச்சியியல் வல்லுநர் திருமலை வெங்கடேசன், மாவட்ட மலேரியா அலுவலர் வீரையா உள்ளிட்ட சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நடைபெறும் குரு பூர்ணிமா விழா மற்றும் ஸ்ரீ நாராயணா சமஸ்கிருத மகாவித்யாலயாவின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்றது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் பதிவிட்டுள்ள செய்திகள், இந்த கல்லூரி நாட்டின் பழமையான மொழியான சமஸ்கிருதத்தையும் பண்டைய வேத கல்விகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீ நாராயணா சமஸ்கிருத கல்லூரி வெறும் கல்விக்கூடமாக மட்டுமல்லாமல் நாட்டின் தொன்மையான வேத கல்வியையும் சமஸ்கிருத இலக்கியங்களையும் பாதுகாக்கும் வகையில் உலகளாவிய ஆராய்ச்சி மையமாக உருவெடுத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநிலம் டிப்ருகரில் இருந்து பங்களாதேஷின் டாக்கா நகருக்கு பிரம்மபுத்ரா நதி வழியாக முதல் சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு சுமார் 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத இந்த பழைய நதிநீர் வழித்தடம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் உலகளாவிய வர்த்தகம் பெரும் வளர்ச்சியடையும் என்று திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் நைக் நிறுவனத்தின் மூத்த தலைமை நிர்வாகிகளுடனான சந்திப்பை தொடர்ந்து கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கரிடமிருந்து பெறப்பட்ட வாழ்த்துச் செய்தியை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த குறிப்பில், கடந்த 1980 ஆண்டுகளிலேயே அமெரிக்காவின் நைக் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட முதல் இந்திய விளையாட்டு வீரர் தாம்தான் என்பதை நெகிழ்ச்சியுடன் சுனில் கவாஸ்கர் நினைவு கூர்ந்துள்ளதை அவர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கிய இந்த பயணம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் ஒரு பெரும் சக்தியாக மாறியிருப்பதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பங்கேற்று பயன்பெறுகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-600-37. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
5: जानकार बनिए

0: நேர்களே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: நேயர்களே, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6007. மற்றொரு எண் 044-249-7355. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு சரவணன் அவர்கள்.
4: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் ரத்னா அவர்கள் சொன்னது போல இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வாராவாரம் திங்கட்கிழமை தோறும் 8:30 மணிக்கு ஹலோ ஃபார்மர்ஸ் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகுது. இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். விவசாயம், விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், அது மட்டுமல்ல மாடித்தோட்டம், வீட்டுத்தோட்டம், கிச்சன் கார்டன், அப்புறம் அலங்கார செடி வகைகள், இது பற்றியெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். உடனடியாக நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஃபோன் நம்பர் சொல்லான்னு பார்த்தா அது கூட இல்லை சார், நாங்க ரெடி சார்னு வந்துட்டாங்க. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: யாருங்க ஐயா?
5: இயற்கை தூதர் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். திருவள்ளூர், டெல்லி.
4: டெல்லி ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன்.
4: வாரம் வாரம் கரெக்டா வந்துடுறீங்க, எப்படி வரீங்க, எப்படி உங்களுக்கு முடியும்? எப்படி அது?
5: முன்னன் பாக்குற நல்லா இருந்துச்சு ஐயா, காலையில பாக்க அப்படியே
4: காஞ்சிடுச்சு,
5: இதெல்லாம் பழுத்து காஞ்சி கொட்டி இருக்கு. ஆனா அது வாய்க்கா மாதிரி தான், 20 அடிக்கு ஏதோ இது பண்ண மாதிரி ஒரு டவுட்டா இருக்கு ஐயா. அது புல்லு மருந்து அடிச்ச மாதிரியே காஞ்சி இருக்கு, அது பாதிச்சிருக்குமா ஐயா? அது மாதிரி
4: யாரும் வாய்ப்பு இல்ல. 20 வருஷத்து மரத்துல போய் நீங்க அது மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு மருந்து அடிச்சு விட்டா உடனே காயாது அது, ஏன்னா அதுக்கு தாங்கும் திறன் உண்டு.
5: இருக்குங்கய்யா. ஆனா அந்த ஒரு 20 அடி ஒரு 10 அடி லைனா பக்கத்துல ஒரு
4: எல்லா மரமும் காயுதா? எல்லா மரமும் காயுதுன்னா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம்.
5: அது அது புரியல, ரொம்ப வருஷமா இருக்கு, ஒரு வாரம் ஆயிடுச்சு.
4: இதுல ஆத்தோரத்துல இருக்கிறதா?
5: சின்ன
4: கத்தி எடுத்து போய் அந்த மரத்தை கொத்தி பாருங்க, பச்சை இருந்துச்சுன்னா மரம் காயலன்னு அர்த்தம். பச்சை இல்லாம
5: நிறைய பூவும் இதுமா அப்படியே இருந்துச்சு, அப்படியே முன்னா அந்த இலைங்க அப்படியே இப்பதான் ரொம்ப
4: இல்ல. சாதாரணமாவே உங்களுக்கு தேக்கு மரத்துல இலைகள் கொட்டும் நிறைய, நீங்க பாத்துருப்பீங்க.
5: பக்கத்து மரம் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு.

0: அதுதான், ஏன்னா எனக்கு இந்த லைன்ல அந்த புல்லு காஞ்சிருக்கு பாருங்க, அதை வச்சுதான் நான் சொல்றேன். வெறும் மரம் மட்டும் காஞ்சிருந்தா அது நான் ஒத்துக்கலாம்.
1: ஆமா,
0: அது அந்த யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு இதுவா இருக்கு.
1: அப்ப அந்த புல்லு காஞ்ச இடம் இருக்கு பாத்தீங்களா,
0: சொல்லுங்க.
1: அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுங்க. மண்ணை எடுத்து வேளாண்மை துறையில் இதில் ஏதாவது மருந்து தெளிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எங்கள் தேக்கு மரம் காஞ்சிருக்கு, இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொடுங்க, நான் காசு கூட கொடுத்துட்றேன்னு சொல்லுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க.
0: இப்போ நம்ம இங்கே இது இருக்கு காக்கலூரில் மண் ஆய்வு கூட,
1: ஆ அதில் கொடுங்க. அதில் கொடுத்தீங்கன்னா அதில் மண்ணை பரிசோதனை பண்ணி சொல்லிடுவாங்க.
0: அது நம்ம ஒரு 10-15 நாள் ஆனால் கூட அது அதில் இருக்கும்.
1: இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். தழைச்சத்து மணிச்சத்துக்காக எனக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு தேக்கு மரம் இருக்கிற இடத்துல இருக்கிற காஞ்சி இருக்கிற புல்லோட இருக்குது, சுத்தியிலும் இருக்கிற புல்லு. இது இந்த இடத்துல ஏதாவது மருந்து தெளிச்சு விட்டுருப்பாங்க, அதனால என் தேக்கு மரம் காயுது, அது காரணமா இருக்குமாங்கிறத நான் கண்டுபிடிக்கணுங்க. அதுக்காக தாங்கன்னு சொல்லியே கேளுங்க, பண்ணி கொடுப்பாங்க.
0: சரிங்க சரிங்க சரிங்க, அதுக்காக தான் உங்களுக்கு கலக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுங்க. 20 வருஷத்து மரங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: பண்ணிடுங்க,
1: ஒரு பரிசோதனை பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம்.
0: நன்றி நன்றிங்க,
1: ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். பாருங்க இதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வருது. அவர் பாருங்கள், தேக்கு மரம் 20 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 20 வருஷமாக வளர்க்குற தேக்கு மரத்தை இது மாதிரி யாராச்சும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது அப்படின்னு செய்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும், கஷ்டமாக இருக்காது, பாவம் தானே. மரம் வளர்க்குறதே பெரிய விஷயம், வளர்க்குற மரத்தை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதில் என்ன தெளிச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு சாயில் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, மண் பரிசோதனைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. பாவம். உழவர் நண்பர்களே, இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். 044 இது இணைப்பு எண், 2986-00037. மற்றொரு எண், 2494-73555. இந்த எண்ணில் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, பேசக்கூடாதா, கோமா? சரி, நாங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த நேரத்தை போகிறோம். இணைப்பில் இருக்கிற நேயர் பேச மாட்டேங்கிறார், ஏன்னு தெரியல. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். தாம்பரத்துலேருந்து குமார் பேசுகிறேங்க சார்.
1: குமார், சொல்லுங்கள். குமார் ஐயா,
2: சார் ஒரு சந்தேகம், எங்கள் வீட்டு கிணத்து பக்கத்தில் ஒரு 5 அடி தொலைவில் ஒரு மாஞ்செடி துளிர் விட்டுருக்கு. என்னன்னா, அது ஒருவேளை வளர்ந்து மரமாதிரினா வேர் பிடிச்சு கிணத்துக்குள்ள ஏதாவது பாதிப்புமா அப்படிங்கிற சந்தேகம் தானே.
1: கிணத்துக்கும் அந்த மாஞ்செடி வளர்ற இடத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குங்க?
2: சுமார் 5 அடி இருக்கு.
1: வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இது மாஞ்செடி வளர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு?
2: இப்போதான் ஒரு 1.5 அடி சும்மா வளர ஆரம்பிச்சிருக்கு.
1: அது என்ன, கொட்டை போட்டு வளர்ந்ததா?
2: அப்படிதான் நினைக்கிறேங்க.
1: அதை எடுத்து விட்டுருங்க, அது வேண்டாம். அந்த செடியினால நமக்கு பலனே இருக்காது, மரப்பலன் தான் இருக்கும். மாம்பழம் நம்ம ருசித்து சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், நல்லதாக ஒரு மாஞ்செடி ஒட்டு செடியாக வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சு உங்கள் கிணத்துலேருந்து ஒரு 10 அடி தள்ளி வைங்க.
2: 10 அடி தள்ளி வைங்க.
1: ஆமாம், 10 அடி தள்ளி வைங்க. தள்ளி வச்சு பராமரிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும்.
2: நன்றி.
1: ஆமாம், ஏன்னா இது ரெண்டு வகையிலையும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒன்று கிணத்துக்கு பக்கத்தில் இருக்குது, இன்னொன்று நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து வளர்ந்த செடி, அது வந்து நீங்க சாப்பிட்ட பழத்தை நிச்சயமா கொடுக்காது. ஒட்டு செடிகள் தான் கொடுக்கும். அதனால பழமர செடிகள் எதுவாக வைக்கிறதா இருந்தாலும் நீங்க ஒட்டு செடிகளை வாங்கி வைங்க, நல்ல தரமான இடங்கள்ல வாங்கி வைங்க, அதுதான் முக்கியமானது. ஒரு 10 அடி தள்ளி வைக்கலாம், 10 அடி தள்ளி வைங்க, தாராளமா. நன்றிங்க குமாரையா. ஆமாம், வந்தார் வென்றார் சென்றார், ஒரு கேள்வி கேட்டு போயிட்டே இருக்கார் குமாரையா தாம்பரத்துலேருந்து. இது இப்படி தான் நமக்கு தேவையானதை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் கிடைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்கணும். அதெல்லாம் அடுத்த நேயருக்கும் வழி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். 8:25 நிமிடத்திற்கு இணையக்கூடிய அடுத்த நேயர்

0: யார். 0444 இது இணைப்பு எண். 2986003 7 மற்றொரு எண் 2498 7355. இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கொடுப்பீங்களா? கொடுங்களேன்.
1: உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: சிந்தம். சார், மற்றொரு நேயர் இணைப்புல வராரு, பேசலாம் சார்.
1: ஹலோ ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா?
2: கேக்குது சார்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
1: சார், உங்க ப்ரோக்ராம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா ஆக்சிடென்ட்ல கார்ல வரும்போது பாக்குறேன், கேக்கு கேட்டுட்டு இருக்கேன்.
2: சூப்பர் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என்னோட பேர் கணேஷ், நான் சென்னையில இருக்கேன்.
2: சரி, எந்த சென்னையில எந்த ஏரியா சார்?
1: சென்னையில திருவேற்காடு பகுதியில்.
2: திருவேற்காடு, சொல்லுங்க சார் ப்ளீஸ். இப்பயும் கார்ல தான் இருக்கீங்களா?
1: மரம் செடி கொடி எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு வருஷம் ஆகுதுங்க, எல்லாம் வளருதுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒட்டு செடி எல்லாம் வச்சிருக்கேன், வளருதுங்க. இதுல எனக்கு மூணு பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேங்க.
2: சொல்லுங்க.
1: ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தென்னஞ்செடி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் மேல ஆகுதுங்க வச்சுட்டு. பட் வளர்ந்து சில ஆயிரம் காஞ்சி, அப்புறம் இந்த ரெட் மலேசியன் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வச்சிருந்தேன். வச்சது முறைப்படி இந்த வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் போட்டுட்டு கல் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு தான் பல்ல எடுத்து எல்லாம் வச்சேங்க. வச்சுட்டு வரும் அப்படின்னு பார்த்தா, வச்சதுல வந்து 50% மரம் வந்து ஓரளவு வளருது, மீதி 50% அந்த குருத்தே வந்து ஒரு 1.5-2 அடியிலேயே விழுந்துருதுங்க. திருப்பி வளரும்னு எல்லாத்தையுமே வந்து டில்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாலும் திருப்பி அப்படியே குருத்து போயிடுது. அதை வச்சிருக்கவா இல்ல எடுத்துட்டு வேற மரம் வச்சிருவான்ட்டு தெரியலங்க எனக்கு.
2: இப்ப அது அந்த தென்னம்புல வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க?
1: 11 மாசம் ஆகுதுங்க.
2: பச்சை இருக்கா? புது குருத்து வருதா?
1: புது குருத்து வருது, திருப்பி அழுகிறது.
2: அதுல என்னன்னா, அப்படின்னா அது உள்ள குருத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பகுதியில் இருக்கிற உரக்கடைக்கு போங்க. உரக்கடைக்கு போனீங்கன்னா எறும்பு மருந்துன்னு கேளுங்க.
1: எறும்பு மருந்து
2: நெருப்பெரும்பு அந்த மாதிரி எறும்புக்காக நம்ம வீட்டெல்லாம் முன்னாடி போடுவோம், செவத்தோரத்தில் போடுவோம். இப்போலாம் தான் சாக் பீஸ் போட்டு கோடு கழிச்சிட்டு இருக்கிறோம்.
1: முன்னாடி
2: வந்து நெருப்பெரும்பு மருந்துன்னே கிடைக்கும், லிண்டன்னு கிடைக்கும், பிஹெச்சி டிடிடி 10% போடலாம், அதெல்லாம் எறும்பு மருந்து தான். இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் வேற பேரில் கிடைக்குது.
1: சரிங்க சரிங்க.
2: அந்த அந்த மருந்து அந்த பவுடரை வாங்கிக்கிங்க.
1: சரிங்க.
2: அந்த பவுடர் வந்து ஒரு கையளவில், ஒரு கையில் ஒரு நம்ம கையை குழியில் எவ்வளோ கொட்ட முடியுமோ அவ்வளோ கொட்டிங்க அந்த மருந்தை.
1: சரிங்க.
2: அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுங்கள், மணல் எடுத்துக்கங்க. ஆற்று மணல் அல்லது நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மணல் ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்றா கலந்துக்கிறீங்க.
1: சரிங்க.
2: கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே உங்கள் குருத்து பகுதி மாதிரி நீங்கள் காயுதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், குருத்து.
1: ஆமாங்க.
2: அந்த குருத்தில் போட்டு விட்ருங்க.
1: குருத்தில் போட்டு.
2: ஆமாம். இது மாதிரி எந்தெந்த தென்னை மரம்லாம் காயுதோ அதிலலாம் இதில் போட்டு விட்ருங்க.
1: ஒரு வளர்ப்பு வளர்றதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, இந்த மருந்து போறதுனால வளர்ச்சி இருக்கதான் சரி.
2: வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும், அது உள்ள இருக்கிற பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் செத்து போயிடும்.
1: ஓகேங்க.
2: அது இது ஒண்ணு முக்கியமானது. இது மட்டும் இல்லை, நீங்க என்ன பண்ணணும்னா, கீழே தண்டு பகுதியெல்லாம் நல்லா இருக்குல்ல?
1: நல்லா இருக்குங்க. வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டு வந்து வழக்கமாக வந்து இது பண்ணுவேன்.
2: அந்த வேப்பம் புண்ணாக்கு அந்த கல் உப்பு போடுறத கண்டிப்பா போடுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா அடியில்
1: ஓகே
2: உங்களுக்கு கரையானோ அல்லது வேர்க்கரையான் அப்படி இல்லைன்னா வேர் பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த வேப்பம் புண்ணாக்கும் கல் உப்பும் அதை நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும்.
1: இப்போ அது இல்லாமல் எவ்ரி 30 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது கடலை புண்ணாக்கு கரைச்சல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரெகுலராக 1:10 தண்ணி தெளிச்சு அதுவும் வேப்பம் செடிக்கு கொடுத்துட்டு தான், ஐ மீன் சாரி
2: தென்னம்பிள்ளைக்கு

0: என்ன கரிசல் அடிக்கிறேன்
1: வெயில் அதிகமான மாவுப்பூச்சி ஜாஸ்தியா இருக்கும்.
0: நெற்பயிருக்கும்போது
1: பழைய துணியை லேசாக நினச்சிக்கிங்க.
0: சரிங்க.
1: நினச்சிக்கிட்டிங்கன்னா அதில் அப்படியே நம்ம கையால் பிழிஞ்சால் லேசாக சுட்டணும். அந்த அளவுக்கு அதில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாவுப்பூச்சி இருக்கிற இடத்துலலாம் அந்த கொய்யா செடி ஆகட்டும் அல்லது செம்பருத்தி ஆகட்டும் அதில் அந்த தண்டு பகுதியில் நல்லா தேய்ச்சி விடுங்க.
0: தண்டு தான் கீழே சொல்கிறீங்க?
1: ஆமாம், அது தண்டில் தானே இருக்கும். அப்படி இல்லைன்னா வே இதில் இருக்கும், இலையில் இருக்கும்.
0: இலைக்கு பின்புறம் வந்து
1: இலையில் பின்புறம் இருக்கும்.
0: ஆமாங்க, ஆமாங்க.
1: தண்டுலேயும் இருக்கும், இலையில் பின்புறமும் இருக்கும். ஒன்று ரெண்டு பூச்சி இருக்கும்போதே இது மாதிரி தடை விட்டுட்டிங்கன்னா வராது. இது மாதிரி தடை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சு விடுங்க நல்லா. அது ஒரு நாள் தெளிச்சா பத்தாதுங்க. இன்னைக்கு தெளிக்கிறீங்க, நாளைக்கு விட்டு நாளன்னைக்கும் தெளிங்க.
0: ஓகே,
1: காலை வேலை இல்லைனா சாயங்கால வேலையில தெளிங்க.
0: ஓகே ஓகே.
1: செடி நல்லா நனையிற மாதிரி, சலும்புற நனையிற மாதிரி தெளிங்க.
0: ஓகே ஓகே.
1: இந்த இந்த ரெண்டு மூணு வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மாவுப்பூச்சி கட்டுப்படுத்தலாம். ஒன்று, மழை வந்துருச்சுன்னா நிச்சயமா அது கட்டுக்குள்ள வந்துடும்.
0: கட்டுக்குள்ள
1: வந்துடும். மழை பெய்யலன்னா வெயிலில் ரொம்ப வேகமாக பெருகும். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். புது நேயர் நல்ல கேள்விகளா கேக்குறீங்க அதுக்காக.
0: இதுல வந்து பாத்தீங்க, கொஞ்சம் பேராசையில வந்து என்ன பண்றோம்னா, இந்த அமிர்த கரிசல் அப்புறம் வந்து பஞ்சகாவியம் எல்லாமே வந்து வார வாரம் ஒரு தடவை அடிச்சா கொஞ்சம் நல்லா வளரும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்ல அடிக்கிறோம். பட் அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. நல்லா வளரணும்,
1: தப்பு இல்லைங்களே. அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி விஷமோ அல்லது நோய்க்கொல்லி விஷமோ தெளிச்சாதான் தப்பு. இது இயற்கையான சமாச்சாரம், தெளிச்சா தப்பு கிடையாது. இயற்கை ஒண்ணுமே பண்ணாது. நீங்க வந்து சாணி குப்பையை நிறைய போட்டா ஒண்ணாகாது, வேப்ப முன்னாக்கு நிறைய போட்டால் ஒன்றாகாது, மண்புழு உரம் நிறையா போட்டிங்கன்னா ஒன்றாகாது. அதே மாதிரி பஞ்சகவியாவோ அல்லது நீர்மோர் கரைசலோ அல்லது தேமோர் கரைசல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரைசல்லாம் நீங்கள் தெளிச்சிங்கன்னா அது ஒன்றும் ஆகாது.
0: வீட்லயே செஞ்சுதான் செய்யறேன். சாமிக்கு போடுற பூவை கூட எடுத்து காய வச்சு
1: போடலாம்.
0: நாங்க வந்து செடிக்கு தான் போட்டுட்டு இருக்கோம். இயற்கையாவே பண்ணணும்னு ஒரு வெறித்தனமா இருக்கேன். நிறைய காசு செலவாகுதுங்க, எல்லாம் கெமிக்கல் அடின்றாங்க. பட் மனசு வரமாட்டேது குழந்தை மாதிரி பாக்குறதுனால.
1: எவ்வளவு பரப்பு நிலம் வச்சிருக்கீங்க?
0: ஒரு 1.5 ஏக்கர். அது வந்து ஒரு 10 அடி காம்பவுண்ட் வால் போட்டு அப்படியே வச்சிருக்கீங்க.
1: சரிங்க. இதை தவிர வேற என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நான் வந்து சென்னையில் ரெனோவேஷன்ஸ், ரெட்ரோஃபிட்டிங் ரெனோவேஷன்ஸ்
1: பிசினஸ். ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அதை நல்லா திறம்பட பண்ணுங்க.
0: கண்டிப்பாக
1: அதுலேருந்து கிடைக்கிற காசில் இந்த ஒரு பகுதியை, எல்லா பகுதியும் இல்லை, ஒரு ஏதோ ஒரு பகுதியை இந்த 1.5 ஏக்கரில் நீங்கள் வச்சுருக்கிற செடி கொடிகளுக்கு செலவழிங்க.
0: கண்டிப்பாக
1: அதை வந்து ஒரு ப்ளஷராக செய்யுங்க. பெரிய ஒரு தொழில் மாதிரி செஞ்சு அதில் வருமானம் பார்க்கணும்னு நினச்சிட்டு செய்யாதீங்க. வருமானமே வரலன்னா கூட நாம ஏதோ ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அது போறோம். அதுதான் தாராளமாக அது அருமையான ஒரு கருத்து. அதனால அதுல கிடைக்கிற அந்த ஒரு மன திருப்தியை மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். நேயர் திருவேற்காடு கணேஷ் ஐயா, பாருங்க எவ்வளோ ஒரு உள்ளார்ந்த ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு போறார். இதில் கிடைச்சாலும் அந்த விவசாயம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால வணக்கம் பாரொலி. ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் 8:34:35 ஆயிடுச்சு. ஆமாம்,
2: மற்றொரு நேயர் இணைப்பில் வந்தார், ஆனால் தற்போது
1: போயிட்டாரா?
2: துண்டிட்டு விட்டார்.
1: ஆமாம், ஒரு பாட்டு கொடுப்பீங்க
2: நேயர்களே?
1: சொல்லுங்க.
2: இது அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-003-7, மற்றொரு எண்

0: 0444-249-8735 என்ற எண்களை தொடர்பு கொண்டு விவசாயம் சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களுக்கு
1: பதில் பெறலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
2: ஹலோ, அரியலூர் மாவட்டம் பெரியவள்ளி ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லமா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா. எப்படிங்க ஐயா, ஆப்பிள் கேக்குறீங்களா?
2: ஆப்பிள் செல்லு தான் கேக்குறேன்.
1: பாருங்க,
2: கால் நேரத்துல சென்னை வானொலி ஒண்ணு ரேடியோ கேப்பேன்.
1: சரிங்க, அங்க கிடைக்குதா?
2: உங்களுக்கு
1: சந்தேகம்
2: சந்தேகம்னாயா? இப்போ ஒரு மாங்கன்று ஒன்று வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நட்டிருக்கேன்.
1: சரி,
2: அது வந்து ஒட்டு கண்ணுன்னா ஓரளவுக்கு நேராக போயிடும் மேலே. இது அதிகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, இல்லை எப்படி என்னன்னு கேட்கறது தான்.
1: இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறது ஒட்டு கண்ணு தானே?
2: ஆ, ஒட்டு கண்ணு தான்.
1: ஒட்டு கண்ணுன்னா இப்போ எவ்வளோ நாள் வச்சு
2: ஒரு வாரம் இருக்கும்.
1: எந்த கண்ணு நீங்கள் நட்டினாலும் மேலே தான் போகும். ஒன்று இன்னொன்று, அந்த ஒட்டு பாகத்துக்கு கீழே ஏதாவது கிளை வந்துச்சுன்னா அதை மட்டும் வெட்டி விடுங்க.
2: இப்போ வந்து அந்த ஒட்டை வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு.
1: அப்போ அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்து கிளைகள் வராது, மேலே தான் கிளைகள் வரும். அது அப்படியே வளர விட்டுருங்க, இப்போ எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க.
2: சரிங்க,
1: அந்த தண்டு பாகம் அதை சுற்றி என்ன பண்ணுங்க, ஒரு 2 அடிக்கு கிண்ணம் பதிச்சு கிண்ணம் மாதிரி இப்போ செஞ்சு அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க.
2: அந்த
1: ஒட்டு பாகம் தரையில் இருக்கு இல்லையா?
2: ஆமாம், ஒரு 1/2 அடிக்கு கம்மியாகவே தண்ணி ஊற்றுற நிற்கிற மாதிரி இருக்கு.
1: ஆ, அப்போ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. தண்ணி மட்டும் குறையக்கூடாது, தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதில்.
2: ஓஹோ, கண்ணு அந்த மண்ணு காயக்கூடாது.
1: மண்ணு காயாமல் பார்த்துங்க. இப்போ ரொம்ப வெயிலும் கடுமையாக இருக்கு, மழையும் சொல்கிறாங்க, அரியலூர் மாவட்டத்துக்கு மழையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
2: ஆமாம்,
1: இருந்தாலும் நீங்கள் தண்ணி கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருங்க.
2: அதான் நான் சரி தினம் ஊற்றுறதான் சொல்லி 1/2 நாள் தண்ணி ஊற்றிட்டு.
1: ஈரம் இருந்துச்சுன்னா 1/2 நாள் ஊற்றுங்க, ஈரம் இல்லைன்னா இன்னைக்கு காலையில் ஊற்றுங்க, நாளைக்கு சாயங்காலம் ஊற்றுங்க.
2: ஆ சரி,
1: திருப்பி அடுத்த நாள் சாயங்காலம் ஊற்றுங்க, அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் ஊற்றுங்க, அல்லது ஒரு நாள் விட்டு காலையில் ஊற்றுங்க.
2: ஆ சரிங்க,
1: அப்படி மாற்றி ஊற்றுங்க. ஒன்று, சாணி குப்பையை மட்டும் நிறைய போடுங்க, வேப்ப முன்னாக்கு இருந்தாலும் சேர்த்து போட்டு விடுங்க.
2: சரிங்க,
1: அது வளரும். இப்போ
2: பையி மண்ணை உடைக்காம அப்படியே வச்சிருக்கேன், மாலை குத்தி.
1: அந்த பைய எடுத்துட்டீங்களா? அந்த பையில தானே இருந்துச்சு கண்ணு?
2: பையில தான் இருக்கு.
1: அந்த பைய எடுத்துட்டீங்களா?
2: பைய எடுத்துட்டேன்.
1: சரி, அந்த மணல் கண்டத்தோட அப்படியே உள்ள வச்சிட்டீங்க?
2: ஆமா, அப்படியே கண்டத்தோட வச்சிட்டேன்.
1: சரி, அப்படியே இருக்கட்டும்,
2: விட்டுருங்க.
1: நல்லா வளரும், நேரா வளரும். இப்ப எதுவும் கட் பண்ணாதீங்க, ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அது நல்லா வளரட்டும், வளர்ந்து அது தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல.
2: அதுக்கப்புறம்
1: தான் நீங்க எதா இருந்தாலும் செய்யணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க பெரிய வளையம் ரவிச்சந்திரன். இவர் வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியோட பழைய நேயர், அருமையான ஒரு சின்ன விவசாயி இருந்தாலும் நல்ல விவசாயியும் கூட, நல்ல நேயரும் கூட. எங்க இருந்தாலும் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு தேடி தேடி வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, தொலைபேசி வழி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு. அதனால
2: காலை நிகழ்ச்சியும் சென்னை வானொலி ஒன்றில் கேட்டுருக்காங்க,
1: கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பாருங்க, லைனில் இருக்கார் போல இருக்கு, நான் கூட கட் ஆகிடுச்சு நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனாலும் ஒரு லைனில் இருந்து நம்மள்ட்ட பேசிகிட்டே இருக்கார். ரொம்ப சந்தோஷங்க ரவிச்சந்திரன் உங்கள் கூட பேசுனது.
2: ஆ நன்றி, உங்கள்கிட்ட பேசுனது சந்தோஷமாக இருக்கு.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
2: ஒரு நல்ல செய்தி தெரிஞ்சுக்கிறது.
1: ஆமாங்க, அருமையான ஒரு தகவல் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் சொல்கிறோம், இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டதுனால தான் அந்த தகவல் வெளியில் வருது. அதனால் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. அது எங்கள் அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு ஆப்பில் கேட்கக்கூடிய ஒரு விவசாயி வந்து ஆப்பில் ரேடியோ கேட்குறாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் மாற்றத்தின் ஒரு படிக்கல் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகள்லாம் ஆப்பில் வந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் எஃப்எம் கோல்டு கேட்குறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. எஃப்எம் கோல்டுங்கிறது நம்ம சென்னையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதுக்கப்புறம் மற்ற ஊர்களில் இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் எஃப்எம் கோல்டு. அந்த கோல்டு நிகழ்ச்சியில் அவங்க பங்கேற்கணும், அதில் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாராட்டுதற்குரிய ஒரு செயல். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கொடுப்பீங்களா?
0: நிச்சயமாக சார், 7ஆம் அறிவு திரைப்படத்திற்காக பல்ராம் சுஜித் சுரேசன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: நேயர்களே, 8:44 20 நொடி ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம். ஒரு 4 காலர்ஸ் வந்தாங்க. ஒரு காலர் பழைய காலராக இருந்தாலும் கூட 3 பேர் புதுசாக வந்து அசத்திட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நல் உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனுபவித்த நல் உள்ளங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி, அதாவது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்து இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவோர்
0: ரத்னா,
6: பி சரவணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
7: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சே

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கும் திரைகாணம் நிகழ்ச்சியின் முதலில் சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: yesterday on the theme India and the World, Adaptive by Design. He opined that the world is moving towards multipolarity, whose architecture and geometry are very different from the way it used to be. Union Ports, Shipping and Waterways Minister Sarbanand Sonowal yesterday flagged off the first international cargo vessel since independence carrying methanol from Assam's Dibrugarh to Bangladesh. The move marks the revival of the Brahmaputra as an international trade route after nearly 8 decades and is expected to provide the Northeast with a direct, greener and more cost-effective trade corridor. The stage is set for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with 1 Lok Sabha constituency in Assam. Polling for all 6 seats will be held today, while counting of votes will take place on Friday. The assembly seats going to polls are Madurantakam and Dharapuram in Tamil Nadu, Thattanchavadi in Puducherry and Rajinagar and Nandigram in West Bengal. In Assam, voting will be held for the Nagaon Lok Sabha constituency. Defence Minister Rajnath Singh will launch Fleet Support Ship 1 and lay the keel of Fleet Support Ship 5 at Hindustan Shipyard Limited, Visakhapatnam today. He will also inaugurate the upgraded Slipway 4 and 300-ton Goliath crane. Ministry of Defence said that the upgraded Slipway 4, with its extended length and enhanced load-bearing capability, supported by the 300-ton Goliath crane, will enable the shipyard to build and launch vessels of up to 45,000 deadweight tonnage, significantly expanding its capacity to undertake large and complex platforms. President Draupadi Murmu will be on a 3-day visit to Himachal Pradesh from today. During the visit, President Murmu will attend the convocation ceremony at AIIMS Bilaspur as the chief guest and confer degrees to trainee doctors. After the convocation ceremony, the president will travel to Manali, where arrangements for her overnight stay have been made. American scientist Carl Dieseroth and German scientist Peter Hegemann and Georg Nagel won the 2026 Nobel Prize in Physiology or Medicine for developing a breakthrough technique to decode the inner workings of the brain. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram, Nalliravu, 12:10. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM Gold அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி, சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கும் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் முதலில் அன்னக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.
2: அடி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைமாசம் கல்யாணம் எல்லாம்

ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை.

உங்கள் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழ

ஆண்டில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கே போகும் ரயில்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ?

தியாகம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் கேட்டு மகிழலாம் இப்பொழுது நெஞ்சம் மறப்பதில்லை. முதலாவதாக ஆளவந்தான் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்கலாம்.

ஒழித்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக தேவன் சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல். அடுத்ததாக ஒழிக்க வருவது ஹே ராம் படத்திற்காக அஜய் சக்கரவர்த்தி பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது காதல் ரோஜாவே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.
1: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்

அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் குஷி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: has asked states and union territories to conduct special drive against adulterated and unsafe food during the upcoming festive season. The FSSAI has written to commissioners of all the states and UTs and its regional directors regarding special festive drive to ensure food safety, quality and prevention of adulteration. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 3:10. பண்டிட் பிரிஜ் நாராயணன் அவர்களின் சரோட் இசை கேட்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கும் இனிய ராகம்.

0: இதுவரை பண்டிட் பிரிஜ் நாராயணன் அவர்களின் சரோடு இசை கேட்டோம். இனிய ராகத்தினை தொடர்ந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. प्रधानमंत्री नरेंद्र मोदी और स्विट्जरलैंड के राष्ट्रपति

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆர் தேவராஜு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத

அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத